அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று நம்ம பண்டிகை இதெல்லாம் வந்து பக்தியோட கொண்டாடுறோமோ இல்லையோ, நிறைய அது வந்து ஒரு வைப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை தான் நம்ம கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன்.

சமீபத்தில் நம்ம வந்து சௌகா ஜானகி அவங்க வந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு சில படங்கள் அவங்கள பற்றின தகவலும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும். போன வாரம் இந்த வரலட்சுமி விரதம் நடந்தது இல்லையா, அது சம வைபாக இருக்கு இல்லை அப்படின்னாங்க யாரும். அதுக்கப்புறமா இந்த நிறைய யூடியூப் மொபைல் இதெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த காலத்து பசங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. நான் எங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சு அப்படிங்கிறது அது பக்திங்கிறத விட நிஜமாக சொல்லணும்னா அது ஒரு மாதிரி ஒரு கார்ப்பரேட் லெவலில் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ நவராத்திரியே போன வருஷம் நான் அப்படி தான் சொன்னேன், அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த வரலட்சுமி பூஜையும் அந்த ஒரு மண்டபங்கள்லாம் கூட எடுத்து பண்ணுறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து அது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே எப்படி இது பண்ணும். அதாவது குறைஞ்ச பட்சம் ஒரு 10 பேராவது சேர்ந்து இது பண்ண, அதாவது அதில் ஒரு கேங் லீடர் மாதிரி எல்லாமே அவங்க வந்து நிறைய பாட்டுகள்லாம் போட்டுட்டு அந்த வரலட்சுமி நோம்புங்கிற பேரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடி கோலாட்டம் ஆடி செம வைப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போல்லாம் இந்த இன்ஸ்டாவில் கூட நிறைய வந்து இந்த லேடிஸ் வந்து நிறைய ஒரு குரூப் மாதிரி சேர்ந்துட்டு இந்த இந்த நோம்பை சாக்காக வச்சு நிறைய ஆட்டம் போட்ட ரீல்ஸ்கள் நிறையவே வருது. கேட்டால் சொல்லுவாங்க இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சா தான் அவங்க அந்த வாழ்க்கையே இருக்குங்கிற மாதிரி, இல்லாட்டா அந்த ஆஃபீஸ் போகிற ஆஃபீஸ்லேயே இருந்து தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு சான்ஸ். இல்லாட்டா இந்த காலத்து பொண்களுக்கு ரொம்பவே கஷ்டம், ஏன்னா ஆஃபீஸு அவங்களுடைய குழந்தைகள் இந்த பக்கம் வந்து மாமா மாமியார் இவங்க எல்லோரும் பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் வேணும் தானே. கரெக்டாக சொல்ல ஒரு கெட் டுகெதர் மாதிரி தானே, இப்போலாம் கல்யாணங்கள் ஒரு கெட் டுகெதர், பண்டிகைகளும் ஒரு கெட் டுகெதர் தானே. நான் கூட சீரியஸாக தான் யோசிக்கிறேன், நிஜம்தானே ஒரு அமைதியாக ஆன்மீகமாக போன அந்த பண்டிகைகள் இதெல்லாமே இந்த மாதிரியான ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி கர்நாடகாவிலலாம் வந்து இந்த வரலட்சுமி நோம்ப வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப அழகாக கோலாட்டம் அந்த நிறைய ட்ரெஸ் பண்ணிட்டு தெருக்களில் போய் டான்ஸ் ஆடி அந்த அம்மனை வரவழைச்சு அப்படிலாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அந்த ஒரு பாட்டு இவர் தாசருடைய ஒரு பாட்டு இருக்குது, பாக்யாத லக்ஷ்மி பாரம்மான், அது ரொம்ப அழகாக கோலாட்டங்களோட குழந்தைகள்லாம் கும்மி அடிச்சுட்டு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. மைசூரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வரலட்சுமி விரதம். அதை கேட்போம் நம்ம.

சமீபத்தில் மறைந்த திருமதி சௌகார் ஜானகி அவங்கள பற்றி, அவங்கள பற்றி நான் எங்கேயோ ஒரு பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அவங்க நடிக்க வரும்போது வறுமையின் காரணமாக தான் வராங்க, குடும்ப சூழ்நிலை. பொதுவாக இதில் வந்து ஆண் கலைஞர்களுக்கு தான் அந்த அவங்க தான் கதையாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலத்து மாதிரி இல்லாமல் அன்னைக்கு சௌகார் ஜானகி கதையும் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்ல முடியும். இவங்க வந்து நிறைய படங்களில் வந்து ஒரு இரட்டை கதாநாயகி அவங்களோட ஒத்தராக தான் இருப்பாங்க. பாமா விஜயம் எடுத்துனாக்க மூணு பேரில் ஒருத்தர், இரு கோடுகள்னால் ரெண்டு பேரில், அது மாதிரி தான் நிறைய ஒளிவிளக்கா ஜெயலலிதாவோட இது மாதிரி ஒரு ஒரு மாதிரியான ஒரு கதாநாயகி தான். அதாவது பத்மினி, சாவித்ரி அவங்கள மாதிரி ஒரு தனியான ஒரு ஒரு கதாநாயகி அந்தஸ்து இவங்களுக்கு நிறைய படங்களில் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து ஒரு சினிமாவில் வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்களோட கெரியரே முடிஞ்சிடுது அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஆனால் இவங்க குழந்தை பிறந்து தான் அவங்க ஒரு மூணு மாதம் குழந்தையோடு அவங்க இந்த சினி ஃபீல்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் கேரக்டர் கிடைக்குது. ஆனால் அந்த காலத்தில் சினிமாவன் உலகமே வந்து ஒரு பிற்போக்குத்தனமான உலகத்தில் தான் கண்மூடித்தனமாக இருந்ததில் இவங்க குழந்தையோடு நடிக்க வந்ததே ஒரு புரட்சி தான் சொல்ல முடியும். அதுவும் முதல் படத்தினுடைய டைட்டிலே அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய சர்ணை மாதிரியாக அமைஞ்சதும் ஒரு தற்செயல் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவி அவங்க வந்து அவங்களுடையும் ஜானகியாக இருந்ததுனால அவங்க எம்என் ஜானகி, அந்த பேர் குழப்பம் இருக்கக்கூடாதுக்கு இவங்களுடைய அந்த நடித்த படத்தினுடைய டைட்டிலேயே இவங்களுக்கு அடையாளப்படுத்தினது தான். இவங்க குரல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து ரேடியோ நாடகங்களில் அவங்களுடைய குரலை கேட்டதுனால அது ஒரு இது, அப்படி தான் இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதும். அதுதான் அந்த ஒரு ரேடியோவில் நாடகங்கள் ரேடியோவில் பேசும்போது ஒரு குரல் வந்து அதுக்குற ஒரு கம்பீரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க குடும்பத்தில் சினிமாவே கூடாதுன்ற ஒரு விதமான ஒரு ஒரு கட்டுப்பான குடும்பம்தான். ஆனால் வறுமை என்ன பண்ண முடியும், அந்த சூழ்நிலை தான் அந்த சினிமாவை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க நடித்த நிறைய படங்கள் வந்து ரொம்ப வெற்றி படங்கள் தான் சொல்ல முடியும். படிக்காத மேதை, பாலும் பழமும், பாக்யலக்ஷ்மி அப்படி மாதிரியான ஒரு பாவரிச படங்கள்லாம் கூட நிறைய இருக்குது. அவங்க நிறைய சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாரோடையுமே நடிச்சிருக்காங்க. அதில் மாஸ்டர் பீஸ்ன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு அப்படின்னாக்க இரு கோடுகள் தெரியும். ஒரு பெண் வந்து படிப்பு தான் அவளை உயர்த்தும், வாழ்க்கையுடைய லெவலுக்கு கொண்டு போகுன்றதுக்கு இரு கோடுகள். அது அந்த காலங்களில் எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வி ஏற்பட்டால் அப்பாக்கள் சொல்கிறது இந்த சின்ன கோடு அது பக்கத்தில் உன்ன ஒரு பெரிய கோடாக இது பண்ணு. அது ரொம்ப அழகான ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்ல முடியும். இந்த பாடலை பார்த்த ஞாபகம் இல்லையோ, இந்த பாடல் எங்கே ஒலிச்சாலும் என் நம்மளுடைய நினைவில் வந்து இவங்க இது இருப்பாங்க. இவங்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது சாய் வித் சித்ரால், அதை கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய முழு இதுகள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்க பாமா விஜயம் அவங்களுடைய

ஒரு நடிப்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த ஹிந்தி பேசும் அந்த ஒரு ஒரு தனித்துவம், அந்த மூத்த மருமகள்ன்ற அந்த ஒரு விதமான இதில் வந்து இந்த படம் ரொம்ப அழகாக அந்த இருக்கும். அவங்களோட குரல் ரொம்ப தனியாக ஒலிக்கிற மாதிரி இருக்கும். கேட்போம்.

சமீபத்தில் இந்த வாய்ஸ் ஆக்டர் சிங்கர் சின்மய ஸ்ரீபாதா அவங்க வந்து இந்த வரலட்சுமி விரதம் அதை பற்றின ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இந்த நம்மளுடைய இதை பற்றி என்னென்னா தூரமான இல்லாட்ட விதவியாக இந்த இதுகளில் பண்டிகைகளில் இந்த விரதத்தில் கலந்துக்க கூடாதுங்கிறது பற்றி ரொம்ப கடுமையாக அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு இதுவாக இருந்தாக்க தள்ளி இருங்க அப்படிங்கிறதும் விதவையாக வந்து இதில் பங்கு கொள்ளாதீங்க அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக அவங்க வந்து

இது பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, குங்குமமும் மஞ்சளும் வந்து ஒரு ஹஸ்பண்டால் தான் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது கிடையாது அப்படின்னு நிஜமாக அவங்களுடைய கருத்தை நான் வந்து ஆமோதிக்கிறேன். நிஜமாக நிறைய பேர் இப்போது இந்த பொருளாதாரம் நிறைய விஷயங்களில் வந்து பெண்களுக்கு வந்து மறுதாரம் நடக்கிறதோ இல்லாட்டா வேறு ஒரு சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் சொல்வாங்க. அது மாதிரி பெண்களுக்கு நிறைய ஒரு இதுகள் வந்து பொருளாதாரம் நிறைய கொடுத்தாலும் கூடவே இந்த மாதிரியான இந்த சொல்லுவாங்களே தடைகள் அதுவும் இருக்குது. அதெல்லாம் உடை தெரியறது நிஜமாகவே முக்கியம். இவங்களுடைய மெசேஜ் வந்து நிறைய பேர் வந்து ஆப்போசிட் பண்ணாலும், ஆனால் என்னென்னா இது வந்து பெண் உரிமை இதெல்லாம் வந்து இந்த பக்தின்ற பேரில் பறிக்காதீங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோஷன் ஷுட் நாட் கம் அட் த காஸ்ட் ஆஃப் அனதர் உமன்ஸ் டிக்னிட்டின்றாங்க. நிஜம்தானே அது. இதை பற்றி ஒரு பதிவு சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் நாங்கள் இருந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். ஒரு வரலட்சுமி நோன்பு வெள்ளிக்கிழமை தான் ஒரு மத்தியானம் போல் வந்து ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டு திறந்து போய் பார்த்தா நல்லா படுத்துருந்தேன். மேல் வீட்டில் கொடுத்து விட்ட ஒரு கன்னடமும் அந்திராவத்தில் இந்த பொண்ணு வந்து நின்றுருக்கேன். ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் அந்த காய்கறி கடை அந்த கார் பார்க்கங்களை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சும்மா ஸ்மைல் பண்ணிக்கணும் இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்த்துக்கிற பேசுகிற அளவுக்கெல்லாம் பரிச்சயம் கிடையாது. எனக்கு ஓரளவு தெலுங்கு தெரியும், ஆனால் அவங்க வந்து கன்னடம் தான் நினைக்கிறேன். சாயந்தரம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை, என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க இப்படி கொஞ்சம் மாதிரி பார்த்தேன். இல்லை, என்னை ஆசீர்வாதம் பண்ண யாருமே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. சரி நான் வரேன். பொதுவாக ஆசீர்வாதங்கிற வார்த்தையே ஒரு பெருசுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இல்லையா. நான் வந்து எங்கள் அம்மாவை திரும்பி பார்த்தேன். இல்லை இல்லை, அந்த பொண்ணு சொல்லிட்டு இல்லை இல்லை, இது வந்து சும்மங்கடி தான் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கடுப்பத்தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நான் அப்போ அந்த காலத்தையே சின்மையை தாட்ட எனக்கு உண்டு. கொஞ்சம் சரி சாயந்தரம் வரேன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்துக்கு அந்த பொண்ணு திரும்பி வரும். எங்களது வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ், எனக்கு இந்த பண்டிகை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, சொல்லி கொடுங்கன்னு. எனக்கும் இந்த உத்தியோகம் இது இதெல்லாம் இருக்கிறனால எங்கள் வீடுகளில் இந்த வரலட்சுமி விரதமெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் போய் இந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா. ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சா அந்த பொண்ணு அந்த காலத்துலேயே. ஸோ விதவையாக இருந்தால் என்ன, இன்றைய தலைமுறை அவங்கக்கிட்ட கேட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் தப்பு இல்லையே. வெத்தலை பாக்கு குங்குமம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கச்சேயே இதோடு தான் வந்தது, நடுவில் வந்தது இல்லை இல்லையா. பாக்யலக்ஷ்மின்னு ஒரு படம், அதில் சௌகார் ஜானகி வந்து ஒரு விதவையாக வருவாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு துயரமாக இந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் நிலக்கும் அப்படி சௌகார் ஜானகியே இவ்வளவு எதுக்கு, யாராவது வீட்டில் கண்ணை கசக்கினா போகிற வந்துட்டாப்பா சௌகார் ஜானகின்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த கேரக்டர் நம்மளை வந்து இதுவாகிக்கும். இந்த படத்தில் அவங்க இது அதை விட வருவாங்க. அவங்களுடைய தோழியாக வர்றவங்க ஈவி சரோஜான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பாட்டு வரும், இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கலவில் துன்பம் எதிரில் காண்பது என் தோழி. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அதாவது இந்த ஈவி சரோஜா வந்து வினய வீட்டை இவங்க பாடுற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணுடைய மனசு உணர்வுகளை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் கவியரசு. இளமை எல்லாம் வெறும் கனவு மயம், அதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. எங்கள் டீனேஜில் இதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாட்டோட வரியெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ரசிக்கிற அளவுக்கு கூட பக்குவம் கிடையாது. எங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நிறைய பாடின பாட்டு, இந்த பாட்டு கேட்போம்.

எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்து பொண்ணு, அந்த மாமி தான் எங்களுக்கு தெரியும், இங்கே நியூசிலாண்டில். அந்த மாமியார் எப்படின்னா, இருந்த இடத்துல அந்த மாட்டு பொண்ணு அப்படி வேலை வாங்கும், இந்த செருப்பை கயட்டிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சத்துலேருந்து இருக்கும், சரியாக இருக்கும் வேலை. புருஷனா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர், இந்த வேலை ஏன்னா அவங்களுடைய ஒரு நிலையான உத்தியோகத்தை நம்பி இவன் வேலையை விட்டுட்டு இதை ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்தான். ரெண்டு பசங்க உசுன்னு உட்கார முடியாது, ராத்திரி வந்து மறுபடியும் பண்ணணும், காத்தால் பண்ணதை மத்தியானம் சாப்பிட மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு இதுதான்.

என்ன கேட்குறானோ அந்த குழந்தைக்கு அது செய்யணும், அவன் என்ன கேட்குறானோ அதை பற்றி செய்யணும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார விட மாட்டாங்க. ராத்திரி எல்லாருக்கும் பூரியோ சப்பாத்தியோ பண்ணுச்சு. நாங்களும் அந்த நாளைக்கு தான் இருந்தோம். மறுநாள் காத்தால வலக்ஷ்மி நோம்பு சொல்லின்னு இருக்கா, எனக்கு முதுகு லேசாக வலிக்குது, நாளைக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு. அதான் சொல்லுவாங்களே அந்த கேலண்டரில் நாட்கள் ரெட் டேட்ஸுன்ற மாதிரி. இத்தனைக்கும் அந்த பொண்ணு நல்ல வசதியாக மெட்ராஸில் ஒரு ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து போகும். லவ் மேரேஜ் இவளுக்கு தான் இங்கே கிடச்சிது. இந்த ஊருக்கு வந்தால் இங்கேயும் ஏதோ ஒரு அந்த ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் அந்த ஐஆர்டியில் ஏதோ இது பண்ணி இவளுடைய அந்த ஒரு இதில் வந்து மொத்த குடும்பமும், அதாவது மாமியார் மாமனார் எல்லாருமே நியூசிலாண்டு வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இவளுடைய சம்பளம், இவளுக்கு கிடைக்கிற இந்த ஊரில் இருக்கிற அந்த அவளுக்கு இருக்கிற ஒரு பேர், இது வந்து அவனுக்கு ஒரு விதமான தாழ்வுமான பணம், இதுவும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க. இன்ஃபேக்ட் அவனுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான். இந்த வலட்சுமி நோன்பு கதை சொன்னேன் இல்லையா, நம்ம ஊர் அந்த இதுக்கெல்லாம் வந்து நாள் தள்ளி போகிறதுக்கு மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டுப்போம் இல்லையா, ஆனால் இந்த ஊரில் அதெல்லாம் கிடைக்காது. இந்த சொல்லுவாங்களே பொண்ணுக்கு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி, மறுநாள் காத்தால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எழுந்துக்கலாம் நினைக்கிச்சு, பிரமாதமாக செய்யணும் ஆச்சு போச்சு அப்படின்னு. மறுநாள் போய் ஷாப்பிங், இன்விடேஷன், இப்போல்லாம் இந்த காலத்தில் தான் அந்த இ இன்விடேஷன் எல்லாமே பண்ணுறாங்கல்ல எல்லோரையும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே. இந்த ஊரில் வந்து இன்னார் தான் வேணுங்கிறது வரணுங்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க இங்கே வலட்சுமி விரதம் ஆக்லாண்டில். இந்த பொண்ணு வந்து படிக்கட்டில் விழுந்து வயத்தில் அடிபட்டு அந்த என்ன சொல்லுவாங்க மறுநாள் வர வேண்டியது நிற்கு அந்த மாதிரி வந்து காத்தால் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணா, இந்த ஆண்டி இந்த மாதிரி இருக்கு பாவம், எல்லாரும் தான் என்ன பண்ண முடியும், ஆனால் பாருங்கள் பகவான் கைவிட மாட்டாங்க, ஏன்னா அம்மனும் ஒரு அம்மா தானே. இந்த பொண்ணுடைய கஷ்டமோ என்னவோ தெரியல, மறுநாள் ஃபோன் வருது, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆச்சு, பொண்ணும் மாப்பிள்ளையும் போயிட்டு வந்த அந்த இதில் இருந்துட்டு மறுநாளே அம்மாவும் பிள்ளையும் ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா போனாங்க. ஸோ வரலட்சுமி அம்மன் அவளை காப்பாற்றிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒன்று சொல்லுவாங்க இந்த இதில் வந்து, வாட் இஸ் யுவர்ஸ் தட் வில் ஃபைண்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி விளக்குன்னு ஒரு படம் வந்தது, அதாவது அதில் வந்து டைட்டிலில் தன்னுடைய பேர் வேணும் அப்படின்ட்டு ஜெயலலிதாவோட இவங்க சண்டை போட்டு அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சப்பட்டுருக்கு. இவங்களுடைய ஒரு பாட்டு ஒன்று வரும், இவங்க இல்லை அந்த நடித்த பாட்டு வரும், ஆண்டவனே உன் பாதங்களின் சொல்லிட்டு. இது வந்து நிஜமாக இந்த பாட்டு எதுப்போ ரொம்ப பிரபலம் ஆச்சுன்னா 1984 நினைக்கிறேன். இவங்க திரு புரட்சி தலைவர் அவங்க வந்து ரொம்ப சிக்காகி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அமெரிக்காவில் இருக்கச்சே இந்த பாட்டு ஹோல் தமிழ்நாடும் ஒரு பிரார்த்தனை பாடலாக ஒழிச்சதுன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இதுதான். சோக்காஜாரிக்கு பாடுற ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு, அற்புதமான பாட்டு, அழகான செட். அவளுக்கு அவளுடைய ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற பளிச்சுன்னு இல்லையா, அதனால் போய் தன்னுடைய பர்சனல் அந்த காஸ்ட்யூமை தானே டிசைன் பண்ணி இது மாதிரி அந்த பாட்டுக்கு இது பண்ணாங்களாம். அதே மாதிரியான ஒரு இது கேரக்டர் தான் வேற ஒரு படத்துலேயும் இருக்குது, அதாவது பணம் படைத்தவர்கள். அது ஒரு பாட்டு வரும், கண் போன போக்கிலே கால் போகலாமான். பொதுவாக இந்த நம்மளுடைய உலகத்தில் இருக்க இன்பங்கள் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் நம்ம வந்து அடையணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம், நல்லதா இல்லை. இந்த மாதிரி விபரீதமான ஆசையை அடக்கலைன்னா நிறைய கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் வரும். இதுக்கு நிறைய சரித்திரங்கள், சம்பவங்கள், கதைகள், காப்பியங்கள்னு நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த சொல்லுவாங்களே கர்மா அப்படின்னு, நீ என்ன நினை பண்ணுறையோ அது உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அது.

இது நடக்கும். நான் சொன்னேன் இல்லையே, இன்றைக்கி ஒரு கார்த்தால் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதில் அந்த வாமி சொல்லி புலம்பி தீத்துட்டான். என்ன ஆச்சுனாக்க, அந்த அவங்க பொண்ணுக்கு ஆரம்பத்துலேருந்தே இது இந்தியா அமெரிக்கா மாப்பிள்ள தான் வேணும்னு உறுதியாக அவன் நிற்கிறான். திடீர்னு கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறான். என்னடான்னு பார்த்தாக்க, அந்த பையன் அந்த ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ள வந்து அமெரிக்காவில் வந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டான். அதனால் இந்த பொண் சொல்கிற, அந்த அமெரிக்கா பிள்ளை இல்லைன்னா கல்யாணம் வேண்டாம், இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு. இந்த அம்மா கேட்குறா, இதுக்கோசரம் கல்யாணத்தை நிறுத்தி சொல்கிறா. 6 மாதமாக அவனோட பேசி ஃபோனில் பேசி இதெல்லாம் பண்ணின்னு இருந்தி அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணு புட்டிவாதமா அந்த அம்மாவோடைய இதை வார்த்தை இது பண்ணிவிட்டு, நான் அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும், அப்படி தான் என்னுடைய லட்சியமே. இந்த அம்மா அதை முறைச்சிட்டு சொல்கிறா, அந்த பையனை சிரித்து சிரித்து பேசிட்டு இன்றைக்கி வேண்டான்னா என்ன பண்ண முடியும்? ஆமாம், அவன் வந்து திரும்பி வருவான் யாத்திரை, அங்கேயே இருந்து க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு என் பசங்கள்லாம் அமெரிக்காவில் தான் பிறக்கணும், அங்கே தான் வாழணும், எனக்கு அவன் வேண்டான். இன்றைக்கி கொஞ்சம் கலராக அழகாக பிறந்துட்டேன்னு திமுறா. நீ அமெரிக்கா போகணுன்னு நல்லா படித்து ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கி நீ அமெரிக்கா போய் நீ செட்டில் அதை விட்டுட்டு இந்த ஆன்லைனில் போய் விசா இருக்கிறவனா பார்த்து தேடி தேடி பிடிச்சி அவனோட வழிஞ்சு இன்றைக்கி சுலபமாக கல்யாணம் பண்ணிக்கிற குறுக்கு வழியை தேடுறீங்க. ஆனால் அவங்க அப்பாவோட செல்லமும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இல்லை, டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்ற மாதிரி இந்த பொண்ணு ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அவர் ஆடுவார். இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து, இது பாருங்கள் இந்த நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறதே சரியா இல்லை, அப்பா பொண்ணு மாதிரி இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த அப்பா வந்து பலார்னு இந்த அம்மாவை அரைஞ்சதுமே அவங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு போல் இருக்கு. சாப்பிடல, இல்லை இல்லை நம்ம ஏதாவது முறம் பிடிச்சி அவள் ஏதாவது பண்ணிக்க போகிறான். இது என்னது, இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் இந்த அப்பாக்கள் சொல்கிறது என்னென்னா ஏதாவது பண்ணிக்க போகிறாங்க. கடைசியில் என்ன இருக்குது, இன்னொரு பையனை இந்த மாதிரி ஆன்லைனில் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு போனேன். சரி, இந்த பழைய பொண்ணு பையனுக்கு என்ன எப்படி நிறுத்தினாங்கன்னா, அந்த அப்பா வந்து ஒரு அபாண்டமான ஒரு ஏதோ காரணத்தை சொல்லி நிறுத்தியிருக்கார் போல் இருக்கு. அது எப்படி இந்த அம்மாவுக்கு தெரிய வந்ததுன்னு, ஏதோ ஒரு கோவிலில் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. உங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லன்னு, என் பையனுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி பண்ணீங்களேன்னு ரொம்ப மனசொடிஞ்சு சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க. ஆனால் சொல்லுவாங்கல்ல, கர்மாங்கிறது நிஜம்தானே. அது இங்கே வீட்டுக்கு வந்த அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் பார்த்து கத்துறாங்க, நீ அமெரிக்கா போகிறதுக்கு இன்னொருத்தர் இப்படி பண்ணக்கூடாது. உடனே அந்த பொண்ணு சொல்கிறது, அதனால் என்ன எந்த ஜாதியாக இருந்தால் என்ன அப்படின்னு. சரி, உனக்கு கிடைக்கணுன்னா என்னை எங்கே போய் தேடு, உனக்கு அமெரிக்கா தானே முக்கியன்ட்டு மனசில் பட்டுறதை சொல்லிட்டு போயிட்டா அவங்க அவங்க அம்மா. ஒரு 6-7 மாதத்துக்குள்ள ஒரு அமெரிக்க பொண்ணு இந்த பொண்ணு ஆன்லைனில் பார்த்து ரொம்ப அவங்க கேட்டதெல்லாம் சொல்லி பண்ணி கல்யாணத்தை பண்ணி பொண்ணும் மாப்பிள்ளையும் அமெரிக்கா போயாச்சு. ஏன்னா அமெரிக்கா பையன் சிறிதன். ஒரு 2 மாதம் அங்கே இங்கே எல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக போட்டு எல்லாச்சும். 2 மாதம் நம்ம தான் இன்ஸ்டாலான்னு பார்த்தா ஒன்று கமெண்ட் போடுவோமே, வெண்ணைக்கு பக்கத்தில் கருப்பட்டி அப்படி இப்படின்னு, இந்த கருவாப்பாயலுக்கா இத்தனை சவரம், 5 நாள் கல்யாணம் அப்படின்னு ரொம்ப அதுக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் இந்த அப்பாவுக்கு வந்து ஏதோ விஷயங்கள்லாம் காதில் படுது. பையன் நீங்கள் நல்லா விசாரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் முதல் முறையாக யோசிக்கிறார் அவர். இந்த அப்பாவை மறுபடியும் அந்த பழைய வேண்டாம்னு சொன்ன அம்மாவை எங்கேயாவது பார்த்தா இந்த அம்மாவுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கிறதுனால அவங்க கோவிலுக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த அம்மா ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் பையனை நீங்கள் குணம் கட்டவன் சொன்னீங்க பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் காலம் வந்து ஒரு விளையாட்டை ஒரு வேறு விதமாக விளையாடும் தெரியுமா. அவன் அமெரிக்கன் சிட்டிசன் தான், எப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு ஆல்ரெடியே இருக்கிற ஒரு அமெரிக்கன்

சிட்டிசனை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட குடுத்தனம் பண்ணி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பேபி சிட்டராக தான் இவள் போகிறாய்க்கு. எப்படி சொல்லி கூட்டின்னு போகிறோம், அங்கெல்லாம் வந்து தனி வீடு கிடைக்காது, நம்ம வந்து ஷேரிங் அக்காமடேஷனில் தான் இருக்கணும்னு கூட்டின்னு போயிட்டு அங்கே போய் உனக்கு வேலை கிடைக்குது, என்ன படிப்பு இருக்குது? ஸோ காலமெல்லாம் பேபி சிட்டர் தான். ஸோ கருத்து வேறுபாடுகள் வருது. திரும்பி குழந்தையோட அப்பா அம்மாவோட கர்ப்பிணி பொண்ணை திரும்பி வந்தது தான் மிச்சம். சரி, எங்கேயோ ஒரு இதில் பார்த்த ஒரு ஒரு இதாக சொல்லுவாங்களே, கண் பூன்ற போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு. வாழ்க்கை அந்த மாதிரி கண் போன இஷ்டத்துக்கு போகக்கூடாது. இந்த பாடலில் ஒரு காஸ்டியூம் டிசைனர் வந்து ஒரு துணியை கொடுத்து போட்டு சொன்னாராம். அதில் வந்து என்னென்னா, ரொம்ப இதுவாக இருந்ததுனால இதை நான் போட மாட்டேன், எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெண் பிள்ளை கண்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் இவங்க. ஆனால் இதுவும் ஏத்தாழ இந்த ட்ரெஸ்ஸும் காஸ்ட்யூமும் புதிய பறவையில் இருக்கிற அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ அது மாதிரி தான் இருக்கும். இந்த கண் போன போக்கிலே அந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக இந்த காலத்து பெண்களுக்கோ பையன்களுக்கோ பொருந்துற மாதிரியான வரிகள் தான் அது. இந்த பாடலை கேட்போம்.

பொதுவாக இவங்க சவுகா ஜானகி நிறைய படங்களில் ரெட்டை வேடங்கள், ரெட்டை இதில் காவிய தலைவியில் ரெட்டை வேடம், அதே போல் புதிய பறவையில் ரெட்டை வேடம், நிறைய வேறுபட்ட ஒரு தோற்றம், சிக்கலான கதாபாத்திரம், இதெல்லாம்னாக்க சவுகா ஜானகி இந்த பர்ஃபெக்ட் ஃபிட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எவர்க்ரீன் பாட்டு அப்படின்னாலும் இந்த பாட்டு ஞாபகம் இல்லையோது. அந்த நீல நதிக்கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம், நான் பாடி வந்தேன் பல ராகம். இந்த நிகழ்ச்சி இந்த ராகத்தோடு இந்த பாடலோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்களே. ஆமா, அழகா சொல்றது தானே நம்ம, அதுக்காக தானே நம்ம இருக்கோம். ஆக்சுவலி அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நீட்டா யாரோ என்னமோ எழுதிருந்தாங்கப்பா. நவி, நவிங்கிற மனிதனை நான் வந்து இன்னைக்குதான் முதல்ல வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன், இன்னைக்குதான் ஃபாலோ பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, வாஸ் குட் ஹியரிங் டு திஸ் ஷோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஜஸ்ட் அ சஜஷன் டாபிக், ஹவு இட் ஃபீல்ஸ் டு பி இன் ரிசீவிங் சைட் அண்ட் கிவிங் சைட் இன் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு ஓ மை காட், ஃபைனலி நாங்கள் எப்போதும் இதுதான் கேட்போம் மக்கள்கிட்ட, டாபிக் வேணும் டாபிக் வேணும்னு நாங்கள் கேட்போம். நான் வந்து இந்த டாபிக் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிட்டேன், நாங்கள் கண்டிப்பாக அடுத்து இதை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி நவி. இந்த மாதிரி நீங்களும் மக்களே எங்களுக்கு வந்து நிறைய டாபிக் கொடுத்தீங்கன்னா, சஜஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை பற்றி பேசுவோம். ஏன்னா இந்த கலாபம் வானொலி எங்கள் சந்தோஷத்துக்காக, நாங்கள் எங்கள் சந்தோஷத்துக்காக பண்ணுறோம், பட் அதையும் தாண்டி உங்களுக்காகவும் தான் பண்ணுறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், சரிங்களா? ஓகே சரி மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் டாடா பாய் சொல்லிட்டு போகலாமா?
1: போகலாமே.

0: கலாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் fm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: New Zealand on air, supporting local content on 4FM Dunedin.
2: On now at Dunedin Public Art Gallery, Te Ahi Karoa, celebrating the artists and stories of the gallery collection within the unique context of Otipoti Dunedin. Complementing a sumptuous new gallery publication, this major exhibition combines painting, sculpture, moving image and more across 5 ground floor spaces. Explore the breadth of the collection and the artistic, cultural and historic context of artists' works. Check out dunedin.art.museum for exhibition and event details.
3: The Hope Centre podcast, where real stories meet real conversations about mental health, growth and hope. Every second Thursday at 9 p.m, Anna and Omri from Life Matters Suicide Prevention Trust are here to share, to connect and remind you that you're not alone.
4: Listen on 105.4 FM or 1575 AM or online at oar.org.nz or your favourite podcast platform. The Hope Centre podcast, proudly supported by Anytime Fitness.
5: This is Deborah Hull-Brown inviting you to join me every second Monday morning at 11 for Super City, a celebration of all the interest, events and support available to super seniors in Dunedin. We'll meet seniors living artistic, energetic and generous lives, sharing their stories and passions, and talk to people giving their time and support to other seniors. That's Super City on OAR FM.